0: கேட்கவே முடிஞ்சுறான் நல்லியக்கும் முன்னாடே இதற்கின் புகை கழிந்த சிகபாரதி தெளிந்தோம் இன்னாதரும் கூடிட்டுக்கோ நீ நன்னனும் கலையுவ முன்னவே. ಧನ್ಯವಾದಗಳು.
1: ಧನ್ಯವಾದಗಳು. ಸೊಗಸಾಗಿ ಹಾಡಿದ್ರಿ. ಕೇಳಿದ್ರಿ ಮತ್ ಯಾವ ಹಾಡು ನೆನಪು ಮಾಡ್ಕೊಂಡ್ರಿ, ಕರೆ ಮಾಡಿ. ಹಲೋ. ಓಕೆ, ಕರೆ ಮಾಡಿ ಹಾಡಿ.